0: ஜு கர்வ துரஹங்காரம் புலன்பாயுடி வீடுடி.
1: Do not be proud that you have learnt many things. What is your education after all when we consider that there is so much to know? Humility is the real form of the right type of education. That there is a lot more to know than the little that you know is a thing which you should understand, and by that understanding give up your ego and give up your pride. O ignorant person, know that there is so much more to learn than what little you know. Thereby take the right and proper path.
0: Amita aasala todane alamatinchu amita vaanchala todane alamatinchu vaaru vidyarthula gudura vastavamuga amita வாஞ்சலத்தோடனே அலமட்டிஞ்சு வாரு வித்யார்த்துலகு துர வாஸ்தவமுக.
1: வித் மெனி அன்லிமிட்டெட் டிசைர்ஸ் தே கெட் டயர்ட். சச் பீப்புள் கேன் வி கால் தெம் ட்ரூலி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சீக்கர்ஸ் ஆஃப் லேர்னிங்?